0: ஜோதிர்லிங்கினி காமினி கிரகபந்தனாய பிரம்ம கிரகபந்தனாய பிரம்ம ராட்சச கிரகபந்தனாய சோர கிரகபந்தனாய மாரி கிரகபந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்ச ஆகச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதய பிரவேஷய பிரவேஷய ஸ்பூர ஸ்பூர பிரஸ்பூர பிரஸ்பூர சத்யம் கதய வியாக்ர முகவந்தன சர்ப முகவந்தன ராஜ முகவந்தன நாரி முகவந்தன சபா முகவந்தன சத்ரு முகவந்தன சர்வ முகவந்தன லங்க பிராசாத வஞ்சன அமுகம் மே வசமானய க்ளீம் க்ளீம் க்ளீம் ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராஜாரம் வஜமானய ஸ்ரீ ரீம் க்ளீம் ஸ்ரீ ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்தய மர்தய மாரய மாரய சூர்ணய சூர்ணய கே கே ஸ்ரீ ராமச்சந்திராஜ்ஞய மம காரிய சித்திம் குரு குரு ஓம் ராம் ரீம் ரூம் ரேம் ரோம் ரா ஸ்பட் ஸ்வாஹா விசித்திர வீர ஹனுமத மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹன ஹன ஹூ பட ஸ்வாஹா ஏகாதச சத வாரம் ஜபித்வா சர்வ சத்ருன வசமானயதி நான்யதா இதி ஸ்ரீ ஸ்மாருதி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.
1: சப்த ஸ்லோகி